இங்க தக்கிட்ட தக்க எடுத்துக்க தரக்க எடுத்துக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்கதிமி தக்கிட்ட தக்கதிமி தக்கிட்ட தக்கதிட தக்கதும் தக்கிட்ட தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்கதிமி தக்கிட்ட தக்கதும் தினதும் கிடைக்கதும் தக்கிடதும்.